0: மர்மே பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர்குவாரோ
0: மர்மே பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ

0: ஆர் மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ
2: ஜானி ப்ரோ ஜெய்ஸ்லன் சீக்வே another one.